0: பேப குளமீங்க மச்ச திமன் ரஸ்கலாங்க அசாப் ஃபனு விஃபதைன்னு
1: الذين جعلوا القرآن عضين
0: اورني قران اي واكي واكي وگم وا باتك كمغا هدي ميهن
1: فوربك لنسالنهم اجمعين
0: فاه كليگ فانوگ وير رسكلانگ گندوا وحي كوروم திமன் ரஸ்கலாங்கே ஏரிங் எம்மென்ன சுவால் குரவ்வா ஹுஷீமே
1: அம்மா கானூ யஅமலூன்
0: ஏரிங் கொங்குளுன் அமல் தகா மெதுவே
1: ஃபஸ்தஅ பிமா துஅமர் வஅஅரித் அனில் முஷ்ரிகீன்
0: ஃபஹ கலேக ஃபானங் அமரு குரவ்வா குத ஃபாளுகா தீன குவால வாஷ் அதி ஷரீக்கு குரா மீஹுன்னா எக்கி பாவி வடாகன்ன வாஷ
1: இன்னா கஃபைனாகல் முஸ்தஹ்ஸிஇன்
0: ஹம கஷவரும் கலேகிஃபான ஃப்ரஸ்ஸார் குரா மீஹுங்கே நுபாகமும் திமன் ரஸ்கலாங்கே கலேகிஃபானு ரக்கா திருக்குரவ்வா ஹுஷீமே